மீலங்க கீத தேரிம கிரென்பன் விஸ்பத்தின் கிருஷாந்த சா நாதிகா ஜாயலத்யுலகே கீத தேரிமாயே லஸ்ஸன ராத்திரியக் பான் கருவமின் சித் சனசாலன கீத வெலகட்ட எக்வன்ன ஒபத் கெமதினம் கதா கரன்ன ஒப காட்டத் புலுவனி பிந்துவை ஹத்தரை எக்காய் துன ஹத்தாய் தேக்காய் பிந்துவ எக்காய் பாய் பிந்து ஆமதான அப்பட்ட அனுன்கின் லெபினா ஆதரேட்ட வடா ඔබ ඔබට ආදරේ නම් සතුට කරා යෑමට කිසිදු අපහසුතාවයක් නැත. මදකට ඔබම සිතා බලන්න. ගායිකා විශාරද නන්දා මාලිනී ශූර්ණි ඔබේ ගීතෙලිම මේ ලෙස සපුරාලයි.